0: ஓர்
1: குபுரம்
0: குபுரம் குபுரரே குபுரம்
1: இங்கே சாயான் தினாஸ் புனிக்கு கenyahan manik sesocane ring gelungan korinide.